0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் சுன்கிரே வேர் குவாரோ
0: பியும் சுன்கிரே வேர் குவாரோ
1: பிமார மேப்பாச்சோ
0: பிமார மேப்பாச்சோ
2: யூ ஆர் லவ் யூ பியூட்டிஃபுல் ஆ லோகா காமு பெனே
1: இடியுனோ ஆர் ரேடியோ.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ யும் ஏக்கரே வேர் குவாரோ
0: அலிஷானி விஞ்ஞோ குவாரோ ஆர் மேப்பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ

0: ஷோ இடியுனோ ஆர் ரேடியோ பியோம் சுஞ்சிரே வேர் குவாரோ
1: பியோம் சுஞ்சிரே வேர் குவாரோ
0: பிமாரமே பச்சு
1: பிமாரமே பச்சு
2: இவான்லாம் யோபிரோ டெரா லோகா காமு பெனே
0: இடியுனோ ஆர் ரேடியோ.